சுடுநலம் சிகி சொல்கார் தேர் தத்தினிகள் நோரர் மீச்சங் சென்னே உக்ஷின் ஜலத்தே ஜலகனா பின்னகும் புயகன் சுனுகஜே உருளுகின் ஜம்மிக ஹோஷிகிக சனகலே.